0: பச்சானி பந்திரி,
1: பல்லே பல்லே பச்சானி பந்திரி,
0: நின்று நூறு எழுப்பண்டு முத்தைது வல்லே உண்டு பண்டால்.